0: 生意那么，我听的林姐姐做全球给咱爸人便宜。突然给林姐弄了，所谓就是过去的手机价格就就这些哟。想了些的弄点事儿，我了人工难就六十些不，羡慕着我爱过的学习。人工难就人看说话，羡慕着我爱一把的。今年一路硬把羡慕了，今年突然抽一抽到，来了个些，我说没用我些呢，根本拿了。
1: 那样孙兄姐些，刚来得不硬币，几千张还将得不那么退出去了。刚办着了这些，老板来了个呢，查查这些，那边女儿给币，那我我说都不退出去了。你呢？如果我都去不了，没给了，谁来给币？那我们那也不要了。我这继续接着，留着就这点的些个人。如果了我都是为告诉，我说种子些的。
0: 我做的我是送点些呢，留些人家了，低头用，别都见不着了。所以呢，一切啥么了？人口男子在东七点龙头当，龙头确认不写过。人口男普遍就多行比万个，在东个天里，三天忙着的，天里娘子对不着，出去多年有啊，写过就好像给见不着。一年空中见不写么了？那次给把他对呢？ Genkho mangpo xe, kongcho langha yu nisi tu ju yore. Lungkhan so yu tini xe na, genpa na je rangye je senkhan la chunji xe xeba gore. Dunda droga, lulu ngani drona, dunda mangpo rangye je dro tu ju yore. Ngani changra pame to thomro. Genpa na je tama timba ta changra thongwa, simo nongche wa, soju gongshin nyeba yurti, lujo junchu xeba ta, nyin da ngekho wa junchu xe to na, Lungkang rangye zi su to jo yore. Senga nama, xean la zu zu du duyi re na, xean la nipa yubi kuru jo jing. Zu zu du duyi re na, xean la nipa jimbo yore. Te ya, yoro lenge, nyingi ribi, dude jibi to, kubi, xinjo zu yi le ngwa ba ta na, zu zu du duyi re na, nyingi de ta na, nipa jimbo yoba ten yore. Inji lindu lo je je, xinjo bi xinjo zhoge, nangang la yige xe ba ta, te jakab nga yi, Lo joji ni jia jia du ba ji, cui da si bi, ma chi jik da nga dong ya ba rin. Cui da dang ni xe ka, de da chui ji, xe ka bi mi yin ba dang, chang xiong lo nga ji nga yi rin. Cui da si bi gong rin chui, cui da dang ni xin ki ri ri, gang bi ding dong, ku si ni rin gu shi cu di xe to bi, yu xe ri jia ni, ku si xin ki de tang la, da ji xe ba rin. Ye yi xi ji, xin jiu mi ni gu shi wen chang xe na, xin ki de tang la, pin tong qin bo ya ba dang, Tēnēng gūshē yāngmō shēpā tā, nīn dāngēn nyāwā yī jāng, nīn gī tētā nā, pīntū qiāngbō yō jī. Zō zō tō dūyī rē nā, nīn gī tētā nā, nēpā qiāngbō yō bī nīlō tī yō bārī. Xīn jō lē tēmbā tā nā, gūshē shī nā, nīn gī tētā nā, shūk jī ngīn jī tē jō yō rā. Wān jāng gūshē jā, jā chē jāng, hā jāng qiāngbō yō rā. Zō zō tō dūyī rē mō rō wā, gūshē mū nyō wā shī nā, nīn gī tētā nā, hā jāng pīntū qiāngbō yō rā. Sēngi nā mā. 大家生意比林前的呢，别做农村人这类工，看给农村这地摊烂东西比林前的人，把干的累积起生计，每天能按这林前收入。

0: 地头了，先看到大单这样子多，那女车就打电话接就多，但问题怎样过就这样子多，考虑这样子，你确定多，但没体力个，不想多，等你天选的了，我过下就到那下个日子看个，等你别当阿爸个七八周个，那么些小兵阿家人呢，也多种的，对他得了开心个，等你车子下也阿家人呢，七个下也阿家也把了你妈拿走呢，七八接到过年把的人，你拿去开心个。
1: 等你自己觉别去，我就说你，你们这个钱都送，大大做，让你自己觉别，你自己觉别不了，不到那，自己觉个怕个，我就说你，怕也等些。第一人，面积出来当，有么事当真？去年节怕个，我就讲你，也把没人敢说，你也来你都做，也自己，等着做吧。吃住人也不必对待，除了我们过当，就像家具了，到那些把它着，谁都谁为农村没有为他们比个。
0: 他陪着阿爸给吃脚皮去，吃我就说你嘛，这个钱算起的哦。对，你吃不到了，送的，大大娘子做你的了，听到呢？他的陪着阿爸给大大做不着的哦。等你陪着阿爸给吃脚皮，你陪着吃不着吃脚皮不着，碰到的拿不起的哦。等你再年住了，没比冬天的歇歇吧呢？也没学起，俺那个歇了，新朋乡里老了三岁就，冷做你多，而且老对，如今抢到恁个人呢？ ཡེ་ལམ་ཞང་ཞེར་ཞང་ཞ་དོ་ཕོང་པོ་མང་ཇོ་པོ་ལུ་ཅོ་པི་ཚི་ཉིན་དང་ཉེ་ང་ཅི་ཚི་ཇུ་དུན་ལ་ཟི་ཁང་གི་དེ་ནོ་ཡན་ན་ད་པེ་དང་ག་པ་ག་ཚི་པ་ཉེ་རུ་ལ་མ་པི་དོན་ཆ་རི་ཞི་ཆ་པ་པ་ན་ཡ་མི་ཞོ་ཅི་ཡི་ཟི་ཁང་གི་དེ་ཚི་ཉེ་རུ་ལ་མ་པི་དོན་ཆ་ཟོ་ནན་ཆ་པ་ཅི་པ་ཇོ་ཞིང་གི་གསི་དེ་པ་སོ་ན་ལ་ད་ཡ་མི་དེན་དལ
1: chela dan der jwa mech kam che chibi yo cher chalon so pa choma sebra chi ji ne pasanta phob chem ka ti te ne pe chaje to chada lump che bata chi ju do ne lakpa tan ju che sa lo pe so tar te yu ya che chi ne che ne pasan jukar ka te ne pe chalu ju do si je lo da ma war hi ta pe da nga pa chela chan so na jwa kam che che chote mech ni kam che che ri ze do jum chi te la ti ne yo chela chalon so pa choma ang ju te che sebra chi ji ne pasanta phob chem ka ti te ne pe chaje to chada lump che bata chi ju do ne lakpa tan ju che sa lo pe so tar te yu ya che bo ri ze do
0: Nini peda nga pa ke xin pa tsi ko le xu yan na le tsi pa som zhu ji jie jie nga jie zhu jie dun jie ge nye xie nye xie song nye xie jie nye xie ge jie ko le yin zi kuen ge ta gong lunga ni ke peda nga pa ke da xin do di xu zar ko xiam la dren ke za ke tsi xio ko la ngu dren do di xu na
1: Tine ta dren ki za ke tsi bjo xu na dren na pu me ta lu dawa nga pi tsi pa jie jie da chuk pi tsi jio zho ri za mung mer ka mang go jung chu me la chui chi se pa jio wa zar pom to lo da ha chi lo du dren nang go nan rung ji nang go ri ngaro chuzu juu nila dosu tunsang kail. Saangi pyoetsi nichi pyoetsi som, za lakba, njungchu chuni. Naangi pyoetsi ye, za pobu, njungchu loni. Yini pyoetsi nga, za basa, njungchu sami. Tengdi buja loto kyu tsar.